குருதேவ அஷ்டபதி ஜெயபிரசாத் சக்தி அமிர்தகாய திருஷ்டா குரு கோரகமனமாக ஜெயபிரசாத் சுகந்த தன்லாவே சுகோ சேமிரத பரமகதபாவே ஜெயபிரசாத் பசே சுகமந்தர்